0: பட பொறுப்பே ஜேதாவே, பஞ்சாயத்தின் நேதாவே,
1: பஞ்சாயத்தின் நேதாவே.
0: படையணி வந்தாலும் செம்பட வந்தாலும் பப்படம் போல பொடிச்சோளாம்,
1: பப்படம் போல பொடிச்சோளாம்.
0: அமண்டோதரியுடைய மானம் காக்கான் நேரிட்டு வெட்டி

0: ஆசே கம்பீரனாய் மகாகவி குமாரனாய்
1: மீண்டும் லோகதேவக்கியா
0: ஆசே கம்பீரனாய் மகாகவி குமாரனாசான் தன்னுடைய பிரசித்தமான கண்டகாவியம் கருணா அவசானிப்பிக்கிறது இங்கேயா.

பிடிச்சாலும் வளர்த்தால் பிடிச்சாலும் அவளொரு குருவி குஞ்சினே.

கிட்டிய ஸ்வர்க கவாடத்தின் முன்பில் துக்கிதர் ஞங்கள் கைவாட்.